0: Labuan FM menemani anda setiap hari. Terima kasih dan teruskan mendengar Labuan FM. Suara persisir anda.
1: மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 2 மணிக்கு பாலிவுட் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. லாபுவான் எஃப்எம் இல் மட்டுமே ஸ்வரம் பொசிசேர் அந்தா.
2: Dengarkan Bollywood setiap Ahad pukul 2 petang hanya di